我们的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一
ཁྱི ལག་ཚབ་པི་ནཛབ་ཚལ་ཉན་ཞི་ཟོང་གིར་ཅི་སོ་ཚགས་ལམ་བར་ཡེ་ཤེ་ཅི་ཁང་ཞིན་ཚན་རིག་དང་ཐན་བི་ཡ་སོ་ཚགས་ཙན་ནི་ཁོང་ཏ་ཤ་པ་ཤེ་པ་དེ་སོ་ཚགས་རའི་ཕེ་ཅི་དང་འདྲེ་ཡ་ཁ་ཤེ་ཅི་པར་གང་གང་ཆེན་པོ་ཡན་པ་ཟན་ནི་ཤེ་ཞུང་ནི་ནི་པར་ཏ་འདྲེ་ལ་ཙན་ནི་ཡ་པོ་ཟང་ནི་སོ་ཚགས་ཅི་ཉན་ཁ་ཆོང་ཏ་ཧར་ཐག་དང་ཏེ
ཤན ཚན ཚ ཤན ཤི ཕེ ཅི ཅི ཁ ཤོག ལ ཏེ ནི འདྲ ཡག སོ ཚག ཐོན ལི ཤོག ཅིར རིམ པོ ལ གན དེ དང ཏེ གུ ཅིག ལིགན ཐན དང ལེ ལག ཚང བའི སོ ཚག ཏེན ཤི མ ལག རིམ ཞིན ཏེན ཡོ ཚ ཤིག དོ ཉུམ དང ཚན རིག དང ཐན པེ གོ ནི ཟན ཤི སབ ཅི སོང དང ཅེ བའི ཤེ ཐབ ཆབ དང ཤི ཤིན དང བ ཅི ཟུང ཡོང སི རིམ ཅི ཅམ ན ཤི ཚང ཤི ཏོང ང བ ཅི ཤི མ ང ཅན པ དང ཚ མ ཅིག མ ང ཅི ཁོང བ མཐབ ཟན ཅི ཡར་ཏེན ཞི མུ ཨ་ནི ཅི ཤི ཏོང ཅན པ ཅི ཤི པར་ཏེན གན ཤི ཟན ཚ ཁོང བི ན དུན ཐ ཤུ ནི དན ཤོ ཨ་ མ སə འཇོག རར ཤི རི ཁོང ཚ མང ད ཤིན པ དང སོ ཚག ཅི ཅི ཤི ཨ་ མང ཅི ཤུ ཡོང ནི ཤ་ ཏན དང ཐོར ཤིན ཡོ དེ དང ཤབ ཤི ཝུ ཟུང ཤམ དོ ཅོང ཅི རན ཟོན ད ཟོང གི ཤི ལི ལག ཚ ཁོང ཁག ཚག ནི འཇོག ཁ ཅི ཐབ ས དང པོ རང ཨ་ ཏེ ཅི ནམ ཤན ཅི ཅི པ ལེག ཤི དང རམ་ནང ཧོང་གོག དང ཚུན་ཟིན ཚན་རིག དང ཐན་བི ཇག་སོ སོག་ཅི ལག་ཚ ལ་པ དང འདྲེག ཤིས ཏོང བི དིན་ཁུར ཐོན་ད ནིདན དང ཁར སོ་ཚག་ཅི ཕན་རི ཤིར དང ནི དིཚ་ལི ཡ་ དོག་པི ཇག་སོ ཇེན་ནམ ཞན་ལན ཅི བར གན་དེ དང ཡོ འདྲོཁ་ད ཇེ་པི ཤི པ དང ཤང་ཁ་ད ཇག་སོ ཤིབི ཤི ཐབ སར་ཏོ དང ཆབ་ད དང བ དང ཤིང་ལ དང ནི ཤང་ཁ་ཅི ཇག་སོ ཏེན་ཞེ ཏན་བར ཟུན་ན རོགཅུར ཅི ཧབ་ཞིས ད ཚང རྒྱབ རྒྱ ར དེན ཤི ལག ཙམ ཅ མང ཚོག སམ ཏོ ང བ རྒྱ གབ ཤི ལག ཙམ སུ ཚག ཉེར ཅུང ལ ཤིག པར ག ཆ ཅི ཤི པར དེན ད ཚང ར ལུརི ཤ ཉུམ པ པར གུར ཆ ཤི ལག ཙམ རག དེ སུ ཚག ཁོ ན ནི འཇོག པར མ པར ཏམ པོ ཤོ ཡོ འདྲེ གི སུ ཚག ཅི སམ ཐུ མང ཚོག ཤི གིན ཅི ཡོང བར རི བ ཤེན ཡོ ལ ཝུ ཟུང ཤམ དོ ཅོང ཅི རན ཟོན ད ཟོང གི ཅོང སིབ དར པེ ལང ནི པ ཆེན པོ ཡོ ta sha wu zhong sham du zhong qi ren zhong da zhong ge zhe ge tong li zhe qun shan dang bi ta ge shan kon zhi le shu pe ji chu pan ji ngun se du bu tong ba dang xing zhong ba me ri cha nyum gu shu shu bi yong ba ba dan bu pan ni tong li da ji dang me si ren zhu xi zhong si ba ni chu xi jian zi de ge dan bi a nan ba ren zhen dong yi sen jie xin you